0: தமிழ் ஓசை. இது மெல்பர்ன் 3ZZFM வானொலியின் தமிழ் சேவை. தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை பிரதி வியாழந்தோறும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை 93.3 பண்பலை அலைவரிசையின் ஊடாக மெல்பர்னிலும் 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி மற்றும் எமது 3ZZ வானொலிகளின் இணைய முகவரிகள் ஊடாக உலகம் முழுவதும் கேட்டு இன்புறுகின்ற எமது அபிமான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இனிய தமிழோசை நெஞ்சங்களே, இன்று செப்டம்பர் மாதம் தமிழுக்கு ஆவணி திங்கள் 28ஆம் நாள் வள்ளுவராண்டு 2050. உலக பொதுமறையாம் பொய்யாமொழி புலவர் திரு வள்ளுவரின் திருக்குறளில் இருந்து நாம் இன்று தரும் குரல் இல் வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் குரல் இலக்கம் 48. ஆற்றின் நொழுக்கி அறநெழுக்கா இல் வாழ்க்கை நோட் நோட்பாரின் நோன்மை உடைத்து. இந்த குரலுக்கான விளக்கம் யாதனை, தானும் அறவழியில் நடந்து பிறரையும் அவ்வழியில் நடக்க செய்திடுவோரின் இல் வாழ்க்கை துறவிகள் கடைபிடிக்கும் நோன்பை விட பெருமையுடையதாகும் என்று இந்த குரல் பொருள்படுகின்றது. அன்புக்குரிய நேர்களே, வாரா வாரம் உங்கள் அபிமான மெல்பர்ன் 3ZZ தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை 92.3 பண்பலை அலைவரிசையின் ஊடாக மெல்பர்ன் வாழ் நேர்களும் உலகத் தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியின் இணையம் www.inbathamil.com ஊடாகவும் எமது வானொலி இணைய முகவரியான www.3ZZZ.com.au ஊடாகவும் டியூன் இன் ஊடாகவும் உலகம் பூராவும் வாழ் நேயர்கள் நேரடியாகவும் மற்றும் எமது 3ZZ வானொலி இணையத்தினூடாக கடந்த 3 மாத தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் வரையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய எமது 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் வரலாற்றில் இவ்வாரத்தில் வரலாற்றின் நினைவுகள் நினைவான பதிவுகளுடன் எம்மை விட்டு பிரிந்த தமிழ் தேசிய உணர்வாளரும் தமிழ் பற்றாளருமாகிய வைத்திய கலாநிதி மாமனிதர் பொன் சத்யநாதன் அவர்கள் பற்றியதும், எம்மை விட்டு பிரிந்த தமிழ் தேசிய தமிழ் பற்றாளருமான சோமா சோமசுந்தரம் அவர்கள் பற்றியதுமான தமிழ் ஓசையின் அஞ்சலி, ஆஸ்திரேலிய ஆயு ஓக்கினால் பற்றிய சிந்தனையும் பதிவும் அறிவித்தல்கள் பாடல்கள் என்பன இன்றைய 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியிலே இடம்பெற காத்திருக்கின்றது. எமது வாராந்த தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் இன்னமும் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டு எமது வளமையான நேரமான 8 மணி முதல் 9 மணி வரை ஒளிபரப்பாகின்றது. உங்கள் அறிவித்தல்கள் செய்திகளை முன்கூட்டியே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எமது 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளை வியாழன் இரவு 8 மணிக்கும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கும் மற்றும் ஐரோப்பிய நேர்களுக்காக இரவு வேளைகளிலும் மறு ஒளிபரப்பாக 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி நேர்களுக்கு மீண்டும் ஒளிபரப்பு செய்கின்றது. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சிகளும் இன்ப தமிழ் வானொலிக்காக பிரத்யேகமாக 1.5 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சியாக மறுபதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பாகின்றது. 3ZZ வானொலி நிலைய விதிப்படி 1 மணி நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். இந்த காலப்பகுதியில் தமிழோசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ 3ZZ தமிழ் ஓசையை தொடர்ந்தும் வானலைகளில் தமிழ்ந்து வருவதற்கும் எமது 1 மணி நேர ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கு உதவிடும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். மதிப்புக்குரிய நேர்களே, எமது வானொலி சேவை தொடர்ந்தும் வெற்றிகரமாக இயங்க நேர்களாகிய உங்களுடைய முழுமையான ஆதரவும் பங்களிப்பும் எமக்கு தேவை. எமது வானொலி சேவையை தொடர்ந்தும் பயன்படுத்தும் அமைப்புகளும் தனிப்பட்டவர்களும் உங்களது நன்றியையும் ஆதரவினையும் உங்களது தனித்துவமான பங்களிப்புகளின் மூலம், அது சிறியது என்றாலும் பரவாயில்லை, உங்களது அன்பை தெரியப்படுத்துங்கள். 3ZZ வானொலிக்கான உங்களது நிதி பங்களிப்புகள் வரி விலக்குதலுக்குரியது என்பதையும் அறிய தருகின்றோம். இந்த நேரத்தில் தியாக தீபம் லெப்டினன்ட் கர்னல் திலீபன் அண்ணாவின் நினைவு வாரம் வர உள்ள நேரத்தில் அவரது எண்ணத்தில் இருந்து மரணம் ஒரு தடவைதான் வரும், அதற்காக மானத்தை விட்டு சீவிக்க முடியுமா, இறப்புக்கு பயந்து இனத்தை அழிய விட முடியுமா என்ற அவரது எண்ண கருவுடன் மறைந்த பாடநிலா SV பாலசுப்ரமணியத்தின் நல்லூர் கந்தனுக்கான பாடலுடன் இன்றைய நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கின்றோம்.
1: நல்லூரை நாள்தோறும் நாடுங்களே, நமையாடும் குல தெய்வம் பாடுங்களே.

அடுத்து இன்றைய ஆயு ஓகேடே. நீங்கள் நலமானால் வியாழக்கிழமை 14 செப்டம்பர் 2023 அன்று வந்தது மற்றும் வாழ்க்கையிலே போராடுபவர்களை

வரலாற்றில் இவ்வாரத்தில் செப்டம்பர் 14 தேதி 1959 சந்திரனில் முதல் முதலாக தரையிறங்கியது லூனா 2 விண்கலம். லூனா என்பது 1959 1976 வரையிலான சந்திரனுக்கு அனுப்பப்பட்ட தானியங்கி விண்கல பயணங்களை குறிக்கும். லூனா என்பது ரஷ்ய மொழியில் சந்திரனை குறிக்கும். மனிதனால் அமைக்கப்பட்ட லூனா 2 விண்கலம் கடந்த 1959 இதே செப்டம்பர் 14 தேதியில் சந்திரனில் வெற்றிகரமாக தரையிறங்கிய நாள். செப்டம்பர் மாதம் 15 தேதி 1981 தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட நாள். 1987 இந்திய அமைதி படைக்கு எதிராக தியாகி திலீபன் நீர் ஆகாரமின்றி உண்ணா நோன்பை தொடங்கிய நாள். 1876 பிறந்து தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்த மறைமலை அடிகள் 1950 மறைந்த நாள். தமிழகம் எங்கும் சென்று செந்தமிழின் சிறப்பு, தமிழர் பண்பாடு, சைவ சமயத்தின் உயர்வு போன்ற பல்வகை பொருள் பற்றி அழகுற பேசியவர். தமிழர்களிடையே ஒரு பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். தனித்தமிழ் இயக்கத்தால் தனித்தமிழ் திறம் செழித்தது, தழைத்தது, வளர்ந்தது. உரைநடை புதிய மறுமலர்ச்சியை பெற்றது. செய்யுள் நடை புத்தம் புதிய எழிலை பெற்றது. திருக்குறளே தமிழர் திருமறை. தமிழர் மறைநூல் அதுவே. தமிழர் அறநூல், அதனை தமிழர் அனைவரும் கற்க வேண்டும் என்று போதித்தவர். திருக்குறள் தமிழர் இல்லந்தோறும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர். திருவள்ளுவர் ஆண்டை தமிழர் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியவர். தமிழுக்காகவே, தமிழர் நலத்துக்காகவே, தமிழர் நாட்டிற்காகவே இறுதி வரை வாழ்ந்தவர். நமது மறைமலை அடிகளின் நினைவை போற்றுகின்ற இந்த நாளில் தமிழ் மீட்சிக்காகவும் தமிழின எழுச்சிக்காகவும் இறுதி வரை உறுதியாக நின்று போராடுவோம் என்ற உறுதியை ஏற்று பெருமிதத்தோடு அப்பெருமகனாருக்கு நம் புகழ் வணக்கத்தை செலுத்தி அடுத்து செப்டம்பர் 15 அறிவின் சிகரம் பேரறிஞர் அண்ணா 1909 பிறந்த நாள். தமிழீழத்தின் மீதும் தமிழ் மீதும் அதீத பற்று கொண்ட மாமனிதர் தமிழ் பற்றாளர் மருத்துவர் பொன் சத்யநாதன் 2017 15 மெல்பர்னிலே சாவடைந்த நாள். தமிழுக்காகவும் தமிழீழ விடுதலைக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணி ஒரு உன்னத மனிதனாக வாழ்ந்து மரணித்த இப்பெருமனிதனின் நினைவுகள் என்றும் நிலைத்து நிற்கும். தமிழ்நாட்டின் 6வது முதலமைச்சர் அண்ணாதுரை காஞ்சிபுரத்தில் மத்திய தர நெசவு தொழிலாளர் குடும்பம் ஒன்றிலே பிறந்த நாள். செப்டம்பர் 16 2000 இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தலைவரும் அமைச்சருமான MHM அஷ்ரப் உலங்கு வானூர்தி விபத்திலே கொல்லப்பட்ட நாள். 2009 பிரபல தமிழக பேச்சாளரும் எழுத்தாளருமான தென்கட்சி கோ சுவாமிநாதனின் நினைவு தினம். 2002 விடுதலை புலிகளுக்கும் ரணில் விக்ரமசிங்கம் அரசுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தாய்லாந்திலே ஆரம்பமாகிய நாள். 2007 தாய்லாந்தில் 128 பேரை ஏற்றி சென்ற விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 89 பேர் கொல்லப்பட்ட தினம். 1975 பாப்புவா நியூகினி ஆஸ்திரேலியாவிடம் இருந்து சுதந்திரம் பெற்ற நாள். அத்துடன் உலக ஓசோன் பாதுகாப்பு நாள். செப்டம்பர் 17 தேதி 1879 பெரியார் ஈவே ராமசாமி பிறந்த

0: தினம். சமூக சீர்திருத்தத்துக்காகவும் சாதி வேற்றுமையை அகற்றுவதற்காகவும் மூட நம்பிக்கைகளை மக்களிடமிருந்து களைவதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடியவர். தமிழகத்தின் மிக முக்கியமான இயக்கமாக கருதப்படும் திராவிடர் கழகத்தினை தோற்றுவித்தவர். இவருடைய சுயமரியாதை இயக்கமும் பகுத்தறிவுவாதமும் மிகவும் புகழ் பெற்றது. செப்டம்பர் 17, 2004 இந்திய அரசால் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட தினம். அதனுடன் 1997 பெரியார் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டனர். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் கு வன்னியசிங்கம் 1959 மறைந்த நாள். 1883 பிறந்த தமிழ் சான்றோர் தமிழ் தென்றல் திரு வி கா 1953 மறைந்த நாள். இவர் தமிழறிஞர், மேடை பேச்சாளர், தமிழ் மொழி காவலர், 56 நூல்கள் எழுதிய நூலாசிரியர், இதழாசிரியர், பொதுத்தொண்டர், கூமுக பகுத்தறிவாளி, தொழிற்சங்கவாதி, வாந்தநேயர். செப்டம்பர் 18 ஐநாவின் 2வது பொதுச் செயலாளர் சுவீடனைச் சேர்ந்த தூதுவர் டாக் ஜால்மர் அக்னி கால் ஹமாஷெல்ட் விமான விபத்திலே மரணமான நாள். ஐக்கிய நாடுகள் சபையின் 2வது பொதுச் செயலாளராக ஏப்ரல் 1953 1961 விமான விபத்தில் ஒன்றில் இறக்கும் வரை பணியாற்றியவர். செப்டம்பர் 19, 1893 சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் உலக சமய மாநாட்டில் உலக புகழ்பெற்ற சொற்பொழிவை நிகழ்த்திய நாள். 1908 அக்டோபர் 10 பிறந்த கே பி சுந்தராம்பாள் என எல்லோராலும் அழைக்கப்பட்ட கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள் 1980 மறைந்த தினம். செப்டம்பர் 20 பெண் விடுதலைக்கு போராடியவர் என்னி பேசன்ட் அம்மையார் 1933 மறைந்த நினைவு நாள்.
1: அடுத்ததாக எம்மை விட்டு பிரிந்த தமிழ் தேசிய உணர்வாளரும் தமிழ் பெற்றாளருமாகிய வைத்திய கலாநிதி மாமனிதர் பொன் சத்யநாதன் அவர்கள் பற்றியது. 11 ஆண்டுகளுக்கு முன்பு எம்மை விட்டு பிரிந்த தமிழ் தேசிய தமிழ் பெற்றாளருமான சோமா சோமசுந்தரம் அவர்கள் பற்றியதுமான தமிழோசையின் ஆக்கம் சத்யநாதன் நினைவான பாடலையும் கேட்டு பார்ப்போம்.
0: அடுத்து இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் ஈழத்தின் பெரும் தமிழ் போராளியும் தமிழ் ஒளியும்
1: ஓய்ந்து 6 ஆண்டுகள்
0: தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேண்ணா பிரபாகரன் அவர்களின் அன்புக்கும் அபிமானத்துக்குரியவருமாக விளங்கிய தமிழ் தேசிய உணர்வாளரும் தீவிர செயற்பாட்டாளருமான தமிழ் பெற்றாளர் வைத்திய கலாநிதி மாமனிதர் பொன் சத்யநாதன் அவர்கள் ஆஸ்திரேலியா மெல்பர்னில் கடந்த 2017 செப்டம்பர் 15 அன்று தனது 68வது வயதிலே இயக்கி எழுதினார். யாழ்ப்பாணம் கரவெட்டியில் 1948 நவம்பர் 17 பிறந்த பொன் சத்யநாதன் அவர்கள் ஒரு மருத்துவராக தாயகத்திலும் பின்பு புலம்பெயர் வாழ்விலும் அரும்பணியாற்றியிருக்கின்றார். ஆஸ்திரேலியா மெல்பர்னில் ஆலமரம் போலிருந்து அனைவருக்கும் தமிழ் மனிதனாக வைத்தியனாக ஆதரவு கொடுத்து வாழ்ந்தவர். தமிழ் மொழி, கலை, கலாச்சாரம் அனைத்தையும் காப்பாற்ற அரும்பாடுபட்ட தமிழ் மகன். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதை தாரக மந்திரமாக மனதில் வைத்து தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி வாழ்ந்தவர். இவர் தமிழரின் வாழ்வுக்காக தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், அதன் மூலம் சாதி சமயம் கடந்த தமிழ் நெறியை அனைவரும் போற்றி பாதுகாக்க வேண்டும் என தனது வாழ்நாளை அதற்காகவே அர்ப்பணித்து பணி செய்து வந்த ஒரு பெருமனிதனாக வாழ்ந்து மறைந்துள்ளார். பொன் சத்யநாதன் அவர்கள் ஈழத்தமிழ் சங்கத்தின் நிறுவன உறுப்பினராகவும் அந்த அமைப்பின் முன்னாள் தலைவராகவும் இருந்து ஈழத்தமிழ் சங்கத்தின் செயற்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருந்துள்ளார். மெல்பர்னில் தமிழ் பாடசாலைகளை தொடங்கி நடத்துவதில் முன்னோடியாக செயற்பட்டு வந்த அவர் புலம்பெயர் தேசங்களில் தமிழ் கல்வி கற்பிக்கும் முறையை வடிவமைப்பதில் முன்னோடியாகவும் இருந்தார். ஆஸ்திரேலிய மருத்துவ நிதியம் மற்றும் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் செயற்பாடுகளுக்கும் பெரும் உறுதுணையாக செயற்பட்ட சத்யநாதன் அவர்கள் பல நெடுமாறன் ஐயா அவர்கள் தலைமையிலான உலக தமிழர் பேரமைப்பின் துணைத் தலைவர்களில் ஒருவராகவும் இருந்துள்ளார். அத்துடன் உலக தமிழர் பேரமைப்பின் செயற்பாட்டுக்காக சென்னையிலே 3 மாடி கட்டிடத்தை தன் சொந்த தலைவிலே கட்டி கொடுத்தவர். ஆஸ்திரேலியா வாழ் தமிழர்களிடையே திருவள்ளுவரையும் திருக்குறளையும் பரவ செய்வதற்காக தமது சொந்த செலவில் திருவள்ளுவர் சிலைகளை வடிவமைத்து மக்களின் இல்லங்களில் அவை இடம்பெறுவதற்கு சத்யநாதன் அவர்கள் வழிவகுத்திருந்தார். மேலும் தாயகத்திலிருந்து பல இளைஞர்கள் ஆஸ்திரேலியாவில் கல்வி வாய்ப்பு பெறுவதற்கும் ஆக்கப்பூர்வமாக ஆதரவு வழங்கிய இவர் தமிழ் உலகம் என்ற இருமொழி பத்திரிகையையும் தமிழ் நூலகத்தையும் சிறிது காலம் நடாத்தியவர். கணினி வழி தமிழை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வால் கணினி துறையில் சிறப்பு பட்டம் பெற்று தமிழில் ஒளியை தட்டச்சாக்கும் நவீன தொழில்நுட்பத்தினை கண்டறிவதற்கான ஆய்வில் ஈடுபட்டிருந்த அவர் தமிழை பேச்சு வடிவத்திலிருந்து எழுத்து வடிவத்தில் பதிக்கும் மென்பொருளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு அதற்கான மொழியியல் ஆய்வுக்காக சிங்களம், சமஸ்கிருதம், இந்தி, மலையாளம் போன்ற மொழிகளையும் கற்றவர். அதனை இறுதி செய்வதற்கு முன்பாகவே டிமென்ஷியா எனப்படும் மறதி நோய்க்கு ஆளாகினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் பணிகளுக்கும் தாயத்துக்குமான உதவிகளுக்கும் தனது சொந்த உழைப்பில் கிடைத்த வருமானத்தையே செலவிட்ட பொன் சத்யநாதன் அவர்கள் ஈழ விடுதலை போராட்டத்தின் பெரும் அர்ப்பணிப்பாளராகவும் தமிழீழ தேசிய தலைவர் வேண்ணா பிரபாகரன் அவர்களின் அன்புக்குரியவராக விளங்கி வந்திருக்கின்றார். ஆஸ்திரேலியாவிலிருந்து தாயகம் திரும்பும் பொழுதுகளில் எல்லாம் தேசிய தலைவர் அவர்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் பெற்றவர்களில் ஒருவராகவும் விளங்கியிருக்கின்றார். அன்னாரின் தமிழ் தேசிய விடுதலை பணிக்காகவும் தமிழ் மொழியின் விருத்திக்காக பணியாற்றியமைக்காகவும் மாமனிதர் பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டார். 2012 ஆண்டு ஆஸ்திரேலிய கம்பன்

பல்கலைக்கழகத்தின் சான்றோர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட பொன் சத்யநாதன் அவர்கள் தனது 68வது வயதில் 2017 ஆண்டில் காலமானார். தன் குடும்பம் மட்டுமன்றி உற்றார் உறவினர் நண்பர்கள் யாவருக்கும் தமிழ் அன்னை பெற்ற மகனாக வாழ்ந்தவரின் தொடர் பயணத்தில் எப்போதுமே பொன் முறுவலுடன் இணைந்திருந்த அவரது துணவியார் மற்றும் அவரது உறவினர்கள் நண்பர்கள் அனைவரது துயரத்திலும் நாமும் பங்கு கொள்கின்றோம். அன்னாரை இழந்து மனம் கலங்கும் இதே வேளை எமது இன விடுதலைக்காகவும் மொழி காப்புக்காகவும் தொடர்ந்து உழைப்பதே நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான மரியாதையாக இருக்கும். அன்னாருக்கு வீர வணக்கங்கள். இந்த வேளையில் தமிழின விடுதலைக்காக பல்வேறு தளங்களிலும் செயற்பட்டு ஓய்வற்றி உழைத்து ஒப்பெற்ற பெருமனிதராக வாழ்ந்த பத்மநாதன் ஐயா என அனைவராலும் அழைக்கப்பட்ட தமிழ் தேசிய பற்றாளர் பத்மநாதன் தம்பாப்பிள்ளை அவர்கள் கடந்த 2020 ஆண்டு செப்டம்பர் 14 தேதியிலே மறைந்தார். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் வாழ்ந்த பத்மநாதன் ஐயா தாயக விடுதலை போராட்ட காலத்தில் தாயத்துக்கான சேவைகளை நிறைவு செய்வதில் மிகவும் அர்ப்பணிப்போடு மிகவும் அமைதியான முறையிலே பணியாற்றியவர். எமது மக்களின் விடுதலைக்கான பணியில் தனது சிந்தனை செயல் என இறுதி வரை உழைத்து நின்ற தமிழ் தேசிய பற்றாளர் பத்மநாதன் தம்பாப்பிள்ளை அவர்களின் இழப்பினால் வாடும் அன்னாரது குடும்பத்தினர் உற்றார் உறவினர் நண்பர்களோடு எமது கரங்களையும் இறுகப்பட்டிக் கொள்ளும் நாம் அவர் வழிகாட்டி சென்ற வழியிலே எமது தேசத்தின் விடுதலைக்காகவும் எமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்தும் உழைப்போம் என உறுதியெடுத்துக் கொள்வோம். தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். அடுத்து இன்றைய தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் அஞ்சலி பதிவாக ஆஸ்திரேலிய தமிழ் சமுதாயத்தின் வழிகாட்டி சோமா அண்ணர். ஆஸ்திரேலிய மெல்பர்னில் சோமா அண்ணன் என்று எல்லோரினாலும் அழைக்கப்பட்ட ஒரு நல்ல மாமனிதனை ஆஸ்திரேலிய தமிழ் சமூகம் இழந்து இந்த வாரத்துடன் திருக்குமாரசாமி சோமசுந்தரம் என்பவர் சோமா என்று பலராலும் பாசமாக அழைக்கப்பட்ட அண்ணன் 1944 April 30 ஈழத்திலே வேலையை பிறப்பிடமாக கொண்டு பின்பு மெல்பர்னிலே 2012 September 17 காலமானார். சோமா அண்ணர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான அறிவியல் பட்டதாரியாக 1966 பட்டம் பெற்றார். பின்னர் அவர் ஒரு பட்டய கணக்காளராக தகுதி பெற்றார். ஆஸ்திரேலியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பல்வேறு முன்னணி நிறுவன அமைப்புகளுடன் மூத்த நிர்வாக பதவிகளை வகித்தும் உள்ளார். அவர் 1974 February 2 ரஞ்சினியை மணந்தார். சோமா மற்றும் ரஞ்சினி இவர்களின் இரண்டு மகன்களான லட்சுமிகுமார் லக்கி கேதாரதேவன் கேதாவுடன் 1977 மெல்பர்ன் குடிபெயர்ந்தனர். தனது சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அவரது இயல்பான இயல்பு வேட்கை விரைவில் அவரை ஆஸ்திரேலியாவில் பல சமூக நடவடிக்கைகளிலே ஈடுபட வைத்தது. இலங்கை தமிழ்ச்சங்கம் விக்டோரியா CTA, பின்னர் இத்தாய் சங்கம் ஈழத்தமிழ்ச்சங்கம் ETA ஆகவும் இப்பொழுது விக்டோரியா தமிழ்ச்சங்கம் BTA எனவும் மறுபெயரிடப்பட்டுள்ளது. மற்றும் விக்டோரியா இந்து சங்கம் HSV, ஆஸ்திரேலிய தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு AFTA, விக்டோரிய தமிழ் பாடசாலைகளின் கூட்டமைப்பு, தமிழ் மருத்துவ உதவி நிதியம், பின்னர் இவ்வமைப்பு ஆஸ்திரேலிய மருத்துவ உதவி நிதியமாக EMAF பெரும்பாலானவற்றை நிறுவுவதில் சோமா அண்ணா முக்கிய பங்கு வகித்தார். விக்டோரியாவில் உள்ள முதல் தமிழ் சமூக வானொலி நிலையங்கள் 3CR, 3ZZZ, SBS மற்றும் ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்துக்கு இன்று சேவை செய்யும் பல சமூக அமைப்புகள், உதாரணத்துக்கு வக்ரதுண்ட வினாராலயம், ரோக் பேங்க் முருகன் ஆலய போன்ற பல அமைப்புகளின் உருவாக்கத்தில் அவரின் பங்கு அளப்பரியது. இப்பொழுது உள்ள புதிய ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தினர் பலர் இதை பற்றி அறியாதது துரதிருஷ்டம். தான் இறக்கும் வரை தமிழோசையின் அங்கத்தவராக 1988 2012 வரை தொடர்ச்சியாக இருந்து பல ஒத்தாசைகளையும் ஆலோசனைகளையும் எமக்கு வழங்கி வந்தவர். அந்த உதவியை இப்பொழுது அவரது துணைவியார் கடந்த 8 எமக்கு வழங்கி வந்து கொண்டிருக்கின்றார். விக்டோரிய தமிழ் சமூகத்துக்கான அவரது சேவைகள் 3 மேலாக 35 மேலாக நீடித்தன. கலை, மொழி, மதம், கலாச்சாரம், எமது தாயகம் மற்றும் பொதுவிலே பரந்த ஆஸ்திரேலிய தமிழர் விடுதலை போராட்டம் ஆகியவற்றில் நமது சமூகத்துக்கு அவர் அளித்த பங்களிப்பு நன்கு அறியப்பட்டதாகும். இவர் பங்கெடுக்காத ஆரம்பகால சமூக பணிகளே இல்லை எனலாம். இவரின் ஆலோசனை ஒத்துழைப்பில் தான் இங்கு பல தமிழ் சமூக அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள், ஆலயங்கள், தமிழ் ஊடகங்கள், தமிழ் பாடசாலைகள் தோற்றம் பெற்றன. அவற்றின் தொடர்ச்சியான இயக்கத்திலும் அதிக அக்கறை காட்டி கவனம் செலுத்தி வந்தவர் சோமா அண்ணா. ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழர்களின் நலனில் மட்டுமல்லாமல் தம் தாயகத்தில் உள்ள ஈழத்தமிழ் சகோதரர்களின் சுதந்திர போராட்டத்திலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். 1983 இலங்கையில் நடந்த தமிழ் இன அழிப்பு கலவரங்களுக்கு பிறகு சோமா அண்ணர் தனக்கிருந்த தனிப்பட்ட அரசியல் தொடர்புகளுக்கு ஊடாக பல்வேறு கூட்டாட்சி அரசியல்வாதிகளின் ஊடாக அப்போதைய ஆஸ்திரேலிய பிரதமர் பாப் ஹோக் அரசாங்கத்தை வற்புறுத்தி வந்தார். சில நாட்களில் 500 அகதிகள் குடும்பங்களை ஒரு சிறப்பு மனிதாபிமான திட்டத்தின் கீழ் ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்டார் பாப் ஹோக். எம் விடுதலை போராட்ட காலம் முழுவதும் எமது மக்களை நோக்கி நிறைவேற்றப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளை சோமா அண்ணருக்கு இருந்த கண்மூடித்தனமான தாயக விடுதலை
போராட்டத்தின் மீதான ஆதரவு மற்றும் பேரார்வம் காரணமாக அவரை அயராது எங்கள் மக்களின் மனித உரிமைகளை பாதுகாக்க அடுத்தடுத்து வந்த ஆஸ்திரேலிய அரசாங்கங்களின் மீது தனது செல்வாக்கான அரசியல் பிரச்சார பணிகளை பொலிட்டிக்கல் லாபியிங் தொடர்ந்தும் செய்து வந்தார். சோமா அண்ணா ஈழத்தமிழ் சமூகத்தின் நலனுக்கு அயராது போராடியதுடன் நமது மக்களின் குரலாக குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தவர். எமது தேசிய தலைவரால் மாமனிதராக 2009 முன்பு ஆஸ்திரேலிய மண்ணிலே கௌரவிக்கப்பட்ட ஜெயக்குமார் பேராசிரியர் எலியேசர் தலைமைகளுக்கு பின்னால் பெரும் பின்புலமாக செயற்பட்டவர் என்றார் சோமா அண்ணர். ஆஸ்திரேலியாவின் பல தமிழ் தலைமைகளுக்கு அவர் ஒரு சிறந்த முன்மாதிரியாகவும் பல இளைய தலைமுறையினருக்கு ஒரு உத்வேகமாகவும் பாதுகாவலராகவும் இருந்தார். பிரதிபலன் எதிர்பாராது, கேட்பவர்களுக்கு இல்லை என்றாது உதவிகளை புரிந்தவர். எத்தனை இடர்கள் வந்தாலும் புன்னகையுடன் தன் தேவைகளை விட பிறரது தேவைகளை நிவர்த்தி செய்வதில் மும்பரமாக செயற்பட்டவர். அவரின் செயற்பாட்டில் உள்ள நேர்மை கண்டிப்பினால் சிலரின் பயக்குள்ளும் அகப்பட்டவர். அவர் இங்குள்ள ஒவ்வொரு நபரையும் ஏதோ ஒரு வகையில் மனதளவிலே தொட்டுள்ளார். இன்று இவர் எம்முடன் இல்லை என்பதை நினைக்கும் போது மனம் கனமாகினாலும் அவர் விட்டு சென்ற அடையாளம் புகழ் ஒருபோதும் மங்காது. சோமானரின் இழப்பு ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய வெற்றிடத்தை அளித்தாலும் ஆனால் தமிழ் மொழி ஈழ விடுதலை போராட்டத்துக்காக அவர் செய்த மகத்தான பங்களிப்பு மிக நீண்ட காலமாக நினைவிலே வைக்கப்படும். அவருடைய இழப்பையிட்டு நாம் மனம் நொந்து வாடுவதையிட்டு அவர் விரும்ப மாட்டார் என எமக்கு நன்றாக புரிந்து அவர் விரும்பிய தமிழ் மொழி, கலை, கலாச்சாரம், சமயம் மக்களுக்கான உதவிகளை சலிப்பின்றி தொடர்ந்து நாம் செய்வதுதான் சோமா அண்ணருக்கான உண்மையான அஞ்சலியாகும். மற்றவர்களை எப்போதும் தனக்கு மேலே வைத்து அழகு பார்க்கும் ஒரு நன்மனிதனுக்கு தமிழோசையும் எங்கள் மரியாதையை செலுத்துகின்றோம். அன்னாருக்கு எமது இதய அஞ்சலிகளை செலுத்தி அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கின்ற இந்த வேளையில் ஆறுதல் கூற வார்த்தைகளின்றி திருமதி ரஞ்சி சோமா அவர்களுக்கும் பிள்ளைகள் சக குடும்பத்தவருக்கும் எமது அனுதாபங்களையும் பகிர்ந்து கொள்கின்றோம்.

வியாழன் இரவுகளிலே ஒளிபரப்பாகும் தமிழ் ஓசையின் மறு ஒளிபரப்பினை உலகத் தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியூடாக வெள்ளை காலை 10 மணிக்கும் சனி மாலை 4 மணிக்கும் மீண்டும் மறு ஒளிபரப்பிலே கேட்டு மகிழலாம்.

0: சமூக அறிவித்தல்கள். முதலில்
1: ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்துக்கான 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இதுவரை நீங்கள் பங்கு பற்றி இருக்காவிட்டால் இப்பொழுதும் உங்களுக்கான நேரம் உள்ளது. அந்த 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே நீங்கள் பங்கெடுத்திருக்காவிட்டால் நீங்கள் தண்டப்பணம் 300 வெள்ளிகளுக்கு மேல் செலுத்த வேண்டியிருக்கும். அதனை தவிர்க்கவும் எமது இனத்துக்கான தமிழ் மொழிக்கான உங்கள் கடமையையும் செய்ய இப்போதும் உங்களுக்கு நேரம் உள்ளது. ஆஸ்திரேலிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை பூர்த்தி செய்யும் போது தமிழ் சமூகத்தினர் வீட்டில் உள்ள அனைவரும் பின்வருமாறு பதிவு செய்யுமாறு வேண்டப்படுகின்றீர்கள். வீட்டிலே பேசப்படும் மொழி எது? தமிழ் என்று குறிப்பிடுங்கள். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரையும் தமிழ் என்று பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த கேள்வி, உங்களது பூர்வீகங்கள் ஏது? பூர்வீகம் 1 தமிழ் என்று குறிப்பிடவும். அதனைத் தொடர்ந்து பூர்வீகம் 2 என்ற கேள்விக்கான பதில், ஸ்ரீலங்கன் தமிழ் அல்லது இந்தியன் தமிழ் அல்லது மலேசியன் தமிழ் அல்லது சிங்கப்பூர் தமிழ் என்று எந்த நாட்டின் பூர்வீகமாக நீங்கள் உள்ளீர்களோ அதை பதிவு செய்வது பல்வேறு நாடுகளையும் தலைமுறைகளையும் சேர்த்த தமிழர்களை ஒருங்கிணைந்த தமிழ் அடையாளத்தின் கீழ் இணைக்க உதவுகின்றது. அதேவேளை நாடு சார்ந்த ஸ்ரீலங்கன் தமிழ் அல்லது இந்தியன் தமிழ் என்ற தமிழ் சார்ந்த பூர்வீக பதில்கள் ஒவ்வொரு சமூகத்தினதும் தனித்துவமான பின்னணியை பாதுகாக்கின்றன. இந்த பதில்கள் நாம் யார் என்பதை மேலும் முழுமையாக பிரதிபலிப்பதுடன் தமிழ் மொழி பாடசாலைகள், மொழிபெயர்ப்பு சேவைகள், முதியோர் பராமரிப்பு சேவைகள், சுகாதார சேவைகள், தமிழ் சமூகத்துக்கான திட்டங்கள் மற்றும் அரசாங்க நிதியுதவிகளை எமது தமிழ் சமூகத்துக்கு பிறவும் பெருமளவிலே உதவுகின்றது. தயவு செய்து இதுவரை இந்த கடமையினையும் 2026 ஆண்டுக்கான சென்சஸ் படிவத்தை பூர்த்தி செய்யாதவர்கள் தண்டப்பணத்தை தவிர்ப்பதற்கு விரைவிலே பூர்த்தி செய்து உங்கள் படிவங்களை சமர்ப்பிக்குமாறு ஆஸ்திரேலிய தரவுகள் அமைப்பு அதாவது ஆஸ்திரேலியன் பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றது.
0: தமிழோசை நிர்வாகத்தின் அறிவித்தல். அன்புக்குரிய தமிழோசை நேர்களே, தமிழோசை கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக மெல்பர்ன் வான் அலைகளினூடாக உங்களுக்கு பலவிதமான கதம்ப நிகழ்ச்சிகளையும் தாயகத்து நிலவரங்களையும் உள்ளூர் நிகழ்வுகள் பற்றிய விவரங்களையும் உடனுக்குடன் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இது தொடர்ந்து இந்த வியாழன் மாலைகளில் நிலைத்து நிற்க உங்கள் உதவியை நாம் நாடி நிற்கின்றோம். 3000 வானொலி நிலைய விதிப்படி 1 மணி நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர் இருக்க வேண்டும். எனவே தமிழோசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ தமிழோசையை தொடர்ந்தும் வான் அலைகளில் தமிழ்ந்து வருவதற்கு உதவிடுவதோடு மேலும் எமது 1 மணி நேர ஒளிபரப்பை விரித்து செய்வதற்கும் உதவிடும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றோம். தனி நபருக்கும் தமிழ் அமைப்புகளுக்குமான 1 வருட சந்தா 16 வெள்ளிகளும் மாணவர்களுக்கும் சிரேஷ்ட பிரஜைகளுக்குமான 1 வருட சந்தா 11 வெள்ளிகள் மாத்திரமே. இப்பொழுதே தமிழோசையின் அங்கத்தவர்கள் ஆவதற்கான மேலதிக விவரங்களுக்கும் அங்கத்துவ படிவங்களுக்கும் திரு கோபால் அவர்களை 0437332240 திரு ரமேஷ் அவர்களை 0414185348 திரு டொமினிக் அவர்களை 0404802104 என்ற தொலைபேசி இலக்கங்களிலும் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். முக்கிய குறிப்பு, தமிழோசை வானொலியில் அறிவிப்பாளர்களாக இணைந்து கொள்ள விரும்புபவர்களும் மேற்குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஆஸ்திரேலியாவில் எந்த வானொலியிலும் பணியாற்றுவதற்கான ஏற்றபடியான தகுந்த பயிற்சிகள் வழங்கப்படும்.
2: இத்துடன் 3000 தமிழ் ஓசையின் சமூக அறிவித்தல்கள் நிறைவு பெற்றன.
0: அடுத்ததாக
3: எஸ்பார் செயற்திட்டத்தினுடைய இந்த ஆண்டுக்கான நல்லூர் திருவிழா கால கண்காட்சி துவங்கி வைக்கப்பட்டது. அதனை முக்கியமான காட்சி பொருட்களாக இருக்கிற பதாதைகளும் படங்களும் விளையாட்டுக்கான போட்டிகளுக்கான முயற்சிகளும் இங்கே மாதிரிகளாக ஒரு சிறிய துலாவுடன் கூடிய ஒரு பாரம்பரிய கிணறு, ஒரு கிராமப்புறத்து பெரிய குளம் ஒன்று தூர்வாரும் முயற்சி துவங்க இருக்கிற நேரத்தில் உள்ள குளம், அதைவிட வலிகாமத்தின் சின்னமாக விளங்குகின்ற வழுக்கி ஆற்றினுடைய நீரேந்து பகுதியின் காட்சிகள் இவையெல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன. இது யாழ்ப்பாண பாரம்பரிய முறையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு நாச்சார் வீட்டை நாங்கள் அரசிடமிருந்து இந்த கண்காட்சிக்காக இரவல் வாங்கியிருக்கிறோம். அதனுடைய உள் கூடத்தின் வராந்தைகளில் பல்வேறு பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இதைவிட நடுவிலே உள்ள அந்த நாச்சார் வெளியை ஒரு ஆற்றுகைக்கான அரங்கமாக நாடகம், பாட்டு, ஆடல், நடனம் போன்ற முயற்சிகளையும் கவிதை, கட்டுரை, இலக்கியம் சார்ந்த விஷயங்களையும் வடக்கின் நிறுவனத்தோடு தொடர்பான வேறு நாட்டு உதாரணங்களை கொண்ட கலந்துரையாடல்களும் தினந்தோறும் மாலை நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 6 ஆண்டுகள் இந்த செயல்திட்டத்தினுடைய பயணம் நடந்திருக்கிறது. அதில் 3 ஆண்டுகள் ஒட்டுமுழுதாக பல்கலைக்கழக மானியத்தின் மூலம் பெறப்பட்ட நிதியை கொண்டு செய்யப்பட்ட மரபு வழி ஆய்வாகவும், இந்த அடுத்த 3 ஆண்டுகள் சென்ற மாதம் நிறைவேறியுள்ள இந்த 3 ஆண்டுகளில் முழு பெருமளவில் மக்கள் மையப்படுத்தப்பட்ட வகையில் இந்த ஆய்வுக்குரிய ஆய்வின் பெறுபவர்கள் எடுத்து சென்றதோடு, அங்கு கிராம மட்டங்களிலும் பிரதேச மட்டத்திலும் கூட சில மாற்றங்களுக்கான முதல் கட்ட நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளபடியினால், இன்றைய ஆரம்பத்தில் பேசப்பட்ட தலைப்புகள் ஒரு அறிகுறியாக இருக்கும் என்று நான் கருதினால், அவையெல்லாம் நம்முடைய பெருமுயற்சிக்கு சாதகமானவையாகவும், மக்கள் மத்தியிலே நீர்வளம் அதனுடைய நெருக்கடி அதிகம் பேசப்படுகின்ற விடயமாக வர இருப்பதையும் நான் எதிர்கூறக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த நிகழ்வின் இறுதியிலே இங்கே மக்கள் மத்தியிலே செயல்பாட்டுக்காக அரங்கக்கலியை நாடகத்தை பயன்படுத்துகின்ற ஒரு வட்டம், செம்முகம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நாடகக்குழு இங்கே ஒரு சிறிய நாடகத்தை ஒரு அறிவுபூர்வமான வகையிலும் யதார்த்தத்தை சித்தரிக்கும் வகையிலும், இங்கே சட்டத்தை மீறி சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் பதிக்கப்படுகின்ற குழாய்க்கிணறுகளினுடைய நெருக்கடியை, தவறான சில அம்சங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அது பலருடைய வரவேற்பையும் பெற்றிருந்தது. மண்டபத்தின் வெவ்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு செய்தியை கொண்டிருக்கின்ற ஒரு கருத்தின் கீழ் அடங்குகின்ற விடயங்களை அந்த இடத்துக்கு ஒரு பெயர் சூட்டி, இதை நாங்கள் தமிழில் ஏரி என்ற சொல்லு குறிப்பாக ஒரு இடத்திலே பயன்படுத்தப்படுகின்றால் இந்த இடத்துக்கு ஏரி என பெயர், அங்கால் அடுத்தது நீரோடை, அப்படியே வெவ்வேறு பெயர் இடப்பட்டிருக்கின்றன தமிழ் சொற்கள். இந்த சொற்கள் மக்கள் சில சொற்கள் சங்ககாலத்திலிருந்து பயன்படுகின்ற சொற்கள், அவற்றை மக்கள் லேசாக பழகி அன்றாட பேச்சில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை இங்கே நாங்கள் ஒரு வகையிலே அதை செயல்படுத்தி காட்டுகிறோம். அப்போ வடக்கின் குழாய்க்கிணறு என்ற விடயம் போத்தலில் அடிக்கிற நீரை குடிக்கிற ஒரு சமூகமாக நாங்கள் மாறியிருக்கிற நிலையில், பல்வேறு சச்சரவுகளையும் மக்கள் மத்தியிலேயே ஏமாற்றத்தையும் கொண்டிருக்கிற செய்தியை இங்கே காட்டி, அதற்கு தீர்வாக நீர்ப்பாவனையில் கெட்டித்தனமும் வினைத்திறனும் வேணும் என்பதையும், மாற்று நீர் மூலங்களை பயன்படுத்துதல், மழை நீரை சேமித்தல் போன்ற முக்கிய விடயங்களையும், சமூகத்தினுடைய அறிவை பெருக்குவதற்கும் மயக்கமாக உள்ள விடயங்களை தெளிவுபடுத்துவதற்குமான கல்வியும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதலையும் நம்மை போன்றவர்கள் செய்து வருகிறோம். அதை இது தெளிவாக்குகிறது. இங்கே நிலத்தடி நீர், யாழ்ப்பாண குடநாட்டு மக்களினுடைய அன்றாட வாழ்வாதாரமாக இருக்கிற நீர் என்னென்ன வகையில் என்னென்ன அச்சுறுத்தல்களை சந்திக்கிறது என்பது வெளியிடப்படுகிறது. இது ஒரு தோட்டப்பகுதி, செம்மண் நிலமாக இருந்தால் அங்கே நிலத்துக்கு மேல் ஒரு வீடு, ஒரு கிணறு, ஒரு தோட்டம், விவசாயிகள் தம்முடைய சொந்த முயற்சியால் காய்கறிகள் செய்கிற இதை பார்க்கும்பொழுது, அதிலிருந்து வர கழிவுகள் மண்ணினூடாகவும் மண்ணுக்கு பதிவான இடத்திலிருந்து வெள்ளமாகவும் கீழே செல்கிறது. இந்த நீர்தான் இங்கே சுண்ணாம்பு கற்பாறைகளின் மத்தியில் உள்ள குழிகளிலும் குகைகளிலும் நன்னீராக பேணப்படுகிறது. பெய்த மழை இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் கிணற்றிலிருந்து பாரம்பரிய முறையில் எடுக்கிறோம். இப்போது குழாய்க்கிணறுகள் கிணற்றை விட இன்னும் ஆழமான இடம் வரை செல்லும் வாய்ப்பிருப்பதனால் அது பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. சமூகத்தில் அதிகம் தெரிந்த விடயமாக இருந்தால் இந்த கிணற்றிலிருந்து நன்னீரை அளவான வகையில் எடுக்கும்போது அது நம்முடைய வீட்டு தேவைக்கு அல்லது தோட்டத்துக்கு உதவுமாயிருந்தால், இந்த ஆழ்துளை குழாய்க்கிணறுகள் கொண்டு ஒரே இடத்துல தொடர்ச்சியாக தினந்தோறும் எடுக்கிற நீர் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த கடைசி பாறைக்கும் கீழே உள்ள உயர் நீரை உறிஞ்சி எடுக்கிற நேரம் வரும்பொழுது இந்த நீர் உயர் நீருடன் கலக்கிற விடயம் ஏற்படுகிறது. அதே படத்தை தான் இங்கே நிலாவரி கிணறு என்று நாம் எல்லாம் நன்கறிந்த ஆழம் தெரியாத கிணறு என்று சொல்கிற கிணறுலையும் நன்னீர், ஆனால் 35-38 மீட்டர் ஆழத்தில் நிலாவரியில் அந்த தண்ணீர் கடுமுப்பாக மாறியிருக்கிறது. அதுக்கு கிளை கடல் நீர் தான். அப்போ இது விரைவாக உறைப்பதன் மூலம் கலக்குமாக இருந்தால் இந்த கடல் நீர் இந்த கலப்பு பகுதியில் மெல்லவாக ஏறி இந்த நன்னீரோடு கலந்து நன்னீரையும் கெடுத்துவிடும் என்பது இங்கே நன்கு தெரிந்த விடயம். அப்போ இந்த உயர்நீர் பகுதி, நன்னீர் பகுதி இடையே ரெண்டும் கலக்கின்ற பகுதி, அப்ப இது இருவாட்டு நீராக இருக்கும், இது நன்னீராக இருக்கும். ஆனால் அதை கடந்து நாங்கள் இங்கே எடுக்க போனால் ஆழமான துளைக்கிணறு போட்டால் உவர்நீராக கடலில் போன்ற உப்புத்தன்மை கொண்டது நமக்கு வந்து சேரும். அவ இந்த ஆபத்தின் விளிம்பில் உலாவுகிற மக்களாக நாங்கள் இப்படியான விடயங்களில் தவறு ஏற்படுத்த முடியாது என்பதும், அதனை தவிர்ப்பதற்கு இந்த அறிவு எல்லோரும் பெற வேண்டிய ஒரு நிலையில் நாங்கள் இந்த பொறுப்பை ஏற்று செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம்.
4: அடுத்ததாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு நடவடிக்கைக்கு எதிரான நீதிமன்றத்தின் உத்தரவு இன்னைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. நேரடியாக ஜனாதிபதிக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு உத்தரவு கிடையாது, ஆனாலும் ஜனாதிபதி எடுத்திருக்கிற ஒரு தீர்மானம் ஒரு நடவடிக்கைக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. சில நாட்களுக்கு முதல்ல ஜனாதிபதி கலந்து கொண்ட கூட்டங்கள் நடந்தது. பொதுமக்கள் மத்தியில் உரையாற்ற நேரத்தில் போதைப்பொருள் கடத்தல், பாதாள உலக தலைவர்கள் என்று சொல்லப்படுறவர்கள், அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல்வாதிகள், அதன் மூலமாக சேர்த்துட்டு சொத்து, அந்த பணம் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டது என்றதை பற்றி நிறைய விஷயங்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பொதுமக்களுக்கு சொல்லியிருந்தார். அப்படியே உரையாற்றி கொண்டு போகிற நேரத்தில் வெள்ளவத்தை மரின் டிரைவ்ல இருக்கிறதா சொல்லப்படுற சட்டவிரோதமான 20 ரெஸ்டாரண்ட் உணவகங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இதெல்லாமே சட்டவிரோதமானது, சட்டவிரோதமானது மட்டும் கிடையாது, போதைப்பொருள் கடத்தல் மூலமாக ஈட்டப்பட்ட பணம் இதுக்கு பயன்படுத்தப்படுது, இதுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் எல்லாம் வெளிநாட்டில் தலைமறைவாகி இருக்கிறவர்கள், போதைப்பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்டவர்கள், இவர்களால் கட்டப்பட்டிருக்கிற சட்டவிரோதமான கட்டடங்கள், சட்டவிரோதமான உணவகங்கள் கிட்டத்தட்ட 20 இருக்கு. இந்த 20 அகற்றப்படும். 10ஆம் தேதிக்குள்ள கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு, 10ஆம் தேதி வரைக்கும். அந்த 10ஆம் தேதிக்குள்ள இது எல்லாமே அகற்றப்படாட்டி, அவர்களாலே அகற்றப்படாட்டி, நாங்களே அதை வந்து அகற்ற வேண்டியிருக்கும், இடிக்க வேண்டியிருக்கும் சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வந்து ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். இப்போ கரையோர பாதுகாப்பு திணைக்களம் வந்து இந்த மாதிரி 20 சட்டவிரோதமான உணவகங்கள் கரையோர பாதுகாப்பு சட்டத்தையும் மீறி அமைக்கப்பட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் மெரின் டிரைவ்ல இருக்கிற 20 உணவகங்களுக்கு நோட்டீஸ் பிறப்பிச்சிருக்கு, அறிவித்தல் அனுப்பி வச்சிருக்கு. 10ஆம் தேதிக்குள்ள இதெல்லாம் அகற்றப்பட வேண்டியிருக்கும். அந்த திகதிக்குள்ள அகற்றப்படாட்டி அதை கரையோர பாதுகாப்பு திணைக்களமே அகற்றும், இடிச்சு அழிக்கும். அதுக்கு பிறகு அதில் இருக்கிற சொத்துக்கள் சம்பந்தமாகவோ இல்லாட்டி நட்ட ஈடு கேட்டு அரசாங்கத்திட்டு வர முடியாதுன்னு சொல்லி கரையோர பாதுகாப்பு திணைக்களமும் ஒரு நோட்டீஸை வந்து பிறப்பிச்சிருந்தது. அப்படி நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற உணவகங்கள்ட பட்டியல் எடுத்து பார்க்குற நேரத்தில் பீச் வாடியன்னு சொல்லப்படுற ஒரு உணவகமும் இருக்கு. அந்த பீச் வாடி என்ன செய்திருக்குன்னு சொன்னால் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் இப்படி நோட்டீஸ் பிறப்பிச்சிருக்குன்னு சொல்லி அந்த நோட்டீஸுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போட்டிருக்கு. அப்ப நீதிமன்றம் இன்றைக்கு பிறப்பிச்சிருக்கிற உத்தரவு என்னன்னு சொன்னா, கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய அந்த அறிவித்தல வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது, 21ஆம் தேதி வரைக்கும் நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றம் பீச் வாடியவுக்கு ஒரு தற்காலிகமான தீர்வை கொடுத்திருக்கு. பீச் வாடிய சார்பா முன்னிலையாகி இருக்கிற சட்டத்தரணி ஒரு பிரபலமான அரசியல்வாதி, முன்னாள் அமைச்சர் ஃபைஸ முஸ்தபா, ஜனாதிபதி சட்டத்தரணி, மிக பிரபலமான சட்டத்தரணிகளில் அவரும் ஒரு நபர். இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் இலங்கையில் வந்து நிமிஷங்களுக்கு மணத்தியாலத்துக்கு லட்சங்களில் சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் சட்டத்தரணிகள்னு சொல்லி ஒரு பட்டியல் எடுத்து பார்க்குற நேரத்தில் அரசியல்வாதின்னு சொல்லி அறியப்பட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைஸ முஸ்தபாட பேரும் இருக்கு. அவர் முன்வைச்ச காரணங்களை அடிப்படையாக கொண்டு இடைக்கால ஒரு உத்தரவு வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்னைக்கு பிறப்பிச்சிருக்கு. இப்பயும் எம்பியாக இருக்கிறார் NDF கூட்டணியில், அப்படி கேஸ் சிலிண்டர் சின்னத்தினுடைய கூட்டணிக்கு வந்து 2 நேஷனலிஸ்ட் எம்பி கிடைச்சிருந்தது, தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சிருந்தது. ஒன்றில் ராம் கருணாநாயக்க உள்ள போகிறார், பாராளுமன்றத்துக்கு போகிறார். 2வது நியமிக்கப்பட்டவர் தான் ஃபைஸ முஸ்தபா. ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கிறார், பிரபலமான சட்டத்தரணியாகவும் இருக்கிறார். அவர் முன்வைச்ச வாதங்களை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றம் இப்படியான ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இதுக்கு முதல்லையும் பல முக்கியமான வழக்குகளில் அவர் முன்னிலையாகி இருக்கிறார். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினுடைய ஆலோசகராக இருந்தவர், அமைச்சர் பதவியை வகிச்சிருக்கிறார், மைத்ரியினுடைய சில வழக்குகள்லையும் ஃபைஸ முஸ்தபா வந்து முன்னிலையாகி இருக்கிறார். அந்த அளவுக்கு பிரபலமான அரசியல்வாதி, மிக பிரபலமான சட்டத்தரணி அறியப்பட்ட ஃபைஸ முஸ்தபா தான் இந்த பீச் வாடின்னு சொல்லப்படுற உணவகம் சார்ப முன்னிலையாக இருந்த லோயர். அவருடைய காரணங்கள் அடிப்படையாக வச்சு இன்னைக்கு நீதிமன்றம் தற்காலிகமான ஒரு தடை உத்தரவை கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு எதிராக பிறப்பிச்சிருக்கு. போதைப்பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்டிருக்கிறதா குற்றம் சாட்டப்படுற போதைப்பொருள் கடத்தல் மன்னன் பாதாள குழுவினுடைய தலைவன் சொல்லி ஊடகங்கள் அடையாளப்படுத்தப்படுற கொண்ட ரஞ்சி இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டிருக்கிறார்னு சொன்னால் ஐக்கிய அரபு அமீரகத்தில் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு நாடு கடத்தப்பட்டதும் ஏர்போர்ட்ல வச்சு சிஐடி வந்து அவரை கைது செய்திருக்கு. மேல் மாகாண குற்ற விசாரணை பிரிவிட்ட வந்து மேலதிக விசாரணைகளுக்குன்னு சொல்லி அவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாரு. இதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன சொன்னா, கொண்ட ரஞ்சி எந்த இடத்துல தடுத்து வைக்கப்பட போறார்ன்றது என்ன சொன்னா, கொண்ட ரஞ்சி சம்பந்தமாக கதைக்கிற நேரத்தில் கணேமுல்ல சஞ்சீவினுடைய மிக நெருக்கமான ஒரு நண்பர் என்று சொல்லி ஊடக செய்திகள் குறிப்பிடுது. கணேமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்தில் சாட்சி கூண்டில் இருந்த நேரத்தில் நீதிமதிக்கு முன்னால் வச்சு சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ஒரு நபர். அந்த படுகொலையை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட கெகல்பத்ர பத்மே குழுவோட சம்பந்தப்பட்டவர்கள் இப்போ தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடந்து சிறையில் வேற வேற சிறைகளுக்கு மாற்றப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படியான ஒரு பின்புலத்தில் கணேமுல்ல சஞ்சீவவினுடைய மிக நெருக்கமான நண்பர் என்று சொல்லப்படுற கொண்ட ரஞ்சி எந்த இடத்துல தடுத்து வைக்கப்பட போறார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த ரெண்டு எதிரெதிர் துருவங்கள்ல நேரடியாக சந்தித்து கொண்ட அந்த தருணம் சொல்லி நாங்க சொல்லுவோம் தானே, அந்த மாதிரியான ஒரு தருணத்தை வந்து சிறை அதிகாரிகள் விசாரணை பிரிவு பார்க்க போகுது என்ற மாதிரி தான் இந்த விஷயத்தை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. கொண்ட ரஞ்சி மேல சுமத்தப்பட்ட ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. கொண்ட ரஞ்சி கைது செய்யப்பட்டிருக்கிறது இது முதல் தடவை கிடையாது, 13வது தடவை. இதுக்கு முதல் 12 தடவைகள் கொண்டரஞ்சி கைது செய்யப்பட்டிருக்கிறான். அப்போ எப்படி வெளியேறினார், என்ன நடந்தது என்ற கேள்விகளுக்கான பதில் வந்து சிம்பிள், சாதாரணமானது. இதுக்கு முதல்லையும் இதே மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ 13வது தடவையா கொண்டரஞ்சியினுடைய கைது நடந்திருக்கு இலங்கையில. இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்தல் பாதாள உலகத்தோட சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லப்பட்டவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடந்து கொண்டிருந்தாலும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கும் பஞ்சம் கிடையாது. நேற்றிரவு 2 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருக்கு. ஒன்று தனமல் வில பிரதேசத்தில் நடந்திருக்கிற துப்பாக்கிச்சூடு, இன்னும் ஒன்று அத்துருகிரிய பிரதேசத்தில் நடந்திருக்கிற துப்பாக்கிச்சூடு. அத்துருகிரிய சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்று சொல்லி தான் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன சொன்னால் இதில் காயமடைஞ்சிருக்கிறது 17 வயதான ஒரு இளைஞன், ஒரு உணவகத்தில் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்து கொண்டிருந்த கொத்து ரொட்டி போடுற கொத்து பாஸ் என்று சொல்லப்படுற ஒரு வேலை செய்கிற ஒரு இளைஞன் தான் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி காயமடைஞ்சு இப்போ ஹோமாகம ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் சுட வந்த மோட்டர் பைக்கில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சுட வந்தது அந்த ரெஸ்டாரண்ட்ற உரிமையாளரையான். அந்த துப்பாக்கிச்சூடு பட்டிருக்கிறது அந்த 17 வயதான இளைஞன் மேலே. இதில் துப்பாக்கியோடு நடத்தப்பட்டதுக்கான காரணம் அதிசயமான ஆச்சரியமான பொது விஷயம் கிடையாது. வளமையாக சொல்லப்படுற மாதிரி ரெண்டு பாதாள குழுக்களுக்கு இடையில நடந்து கொண்டிருக்கிற மோதல், அதுலையும் குறிப்பாக தஹிவலையை யாரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுன்றது சம்பந்தமான ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறதா ஊடக செய்திகள் குறிப்பிடுது. இதில் கசூன் சொல்லப்படுற ஒரு தரப்போட சம்மந்தப்பட்டிருக்கிற, கசூன் குடும்பத்தோட சம்மந்தப்பட்டிருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் மேலே தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் வந்து பதிவாகியிருக்கு. அடுத்த சம்பவம் தனமல் வில பிரதேசத்தில் ஒரு வீட்டில் நடத்தப்பட்டிருக்கிற துப்பாக்கிச்சூடு. 30 வயதான இளைஞர் காயமடைஞ்சிருக்கிற சம்பவம். வீட்டில் இருந்த நேரம் வீட்டுக்கு பின்னால் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருத்தர் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. அவரும் காயமடைஞ்சு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி அடுத்தடுத்து 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருக்கு. பாதாள குழுவினுடைய இந்த மோதல் என்றது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குன்றதுக்கான ஒரு சில உதாரணங்களை இந்த சம்பவங்களை பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்த சம்பவம் மிக முக்கியமான ஒரு விஷயம். கொழும்பு துறைமுகத்தில் கண்டெய்னர்கள் திறந்து பார்க்கப்பட்டு ஐஸ் போதைப்பொருள், 800 கோடி ரூபாவுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதை பற்றின செய்தி பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. ஒரு தமிழர், 2 பாகிஸ்தானிய பிரஜைகள் உட்பட சிலர் கைது செய்யப்படுறாங்க. ஒரு சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பு இதுக்கு பின்னால் இருக்கு. பாகிஸ்தான்லேருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற கண்டெய்னர்ன்றதை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருந்தது. இப்போ கடைசியில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அந்த கண்டெய்னர் திறந்து பார்க்கப்பட்டதில் யாருடைய தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டிருந்ததோ சீனியர் டிஐஜி ரன்மல் கொடித்துவக்குவுக்கு எதிராக போலீஸை ஒரு விசாரணையை நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா அதிசயமா தான் இருக்கு. அதுவும் இந்த ஆட்சி காலகட்டத்தில் இப்படி எல்லாம் நடக்குதான்னு சொல்லி அரசாங்கம் உண்மையில சில விஷயங்களை கொஞ்சம் மூடி மறைக்கிறதுலையும் கில்லாடித்தனமா தான் செயல்பட்டு கொண்டிருக்கு. இன்னைக்கு ரன்மல் கொடித்துவோக்கு போலீஸுக்கு கீழே இருக்கிற, போலீஸ் மாதிபருக்கு கீழே இருக்கிற ஒரு போலீஸ் சம்பந்தமாவை விசாரிக்கிற விசாரணை பிரிவுக்கு ரன்மல் கொடித்துவோக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறார். ஒரு மணத்தியாலும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா ஒரு மணத்தியாலும் அவர்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம், நீங்க எதுக்காக போய் அந்த கண்டெய்னரை திறந்து பார்த்தீங்கன்றது என்ன சொன்னா, இதுல சொல்லப்படுற ஒரு காரணம் பாராளுமன்றத்திலையும் பேசப்பட்டிருந்தது. அதுக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய பதில் சொல்லப்பட்டிருந்தாலும் திருப்திப்படக்கூடிய ஒரு பதில் கிடையாது. இலங்கையினுடைய போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான செயற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமா PNB என்று சொல்லப்படுற போலீஸ் நாக்கோட்டிக் பீரோ இருக்கு. ஏதாவது மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டியது அதுக்கு பொறுப்பா இருக்கிறது போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு, அதாவது PNB. இன்னும் ஒன்று CCIB என்று சொல்லப்படுறது, சென்ட்ரல் கிரிமினல் இன்வெஸ்டிகேட்டிவ் பீரோன்னு சொல்லப்பட்ட மத்திய குற்ற விசாரணை பிரிவு. அதுக்கு பொறுப்பாக இருக்கிற ரன்மல் கொடி துவக்குவுக்கு ஒரு ரகசியமான தகவல் கிடைச்சிதான் அந்த கண்டெய்னர்கள் திறந்து பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம், ஏற்கனவே அந்த ரகசியமான தகவல் கிடைச்சிருக்கிறது PNBக்கு, போலீஸ் நாக்கோட்டிக் பீரோவுக்கு. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அதுக்கு பிறகுதான் ரன்மல் கொடிதோக என்ன செய்திருக்கிறார், அவருடைய விசாரணை பிரிவு நீதிமன்றத்துக்கு அறிவித்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு அந்த கண்டெய்னரை திறந்து பார்க்குது. அதுக்குள்ளேருந்து 800 கோடி ரூபாவுக்கும் அதிகமான போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்படுது. இப்போ கடைசியில் ரன்மல் கொடிதோக்கு கூப்பிடப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கார், நீங்கள் எதுக்காக அதை திறந்து பார்த்தீங்கன்னு சொல்லி. இதுக்கு பதில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உரையாற்று நேரத்தில் சுனில் வட்டக்கல பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார், இது பெரிய பிரச்சனை கிடையாது, இது நிர்வாக ரீதியில் அதிகாரம் சம்பந்தமாக இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு சொல்லி. இது எப்படி மூடி மறைக்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சி எடுக்குது, இல்லாட்டி எப்படி நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்குதுன்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு. ஒரு ரகசியமான தகவல் கிடைச்சி நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைய அதை திறந்து பார்த்துருக்கிற ரன்மல் கொடித்துவக்கு எதுக்காக திறந்து பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு விசாரணை நடத்தப்படுதுன்னு சொன்னால் இது வந்து எந்த விதத்திலையும் நியாயப்படுத்தக்கூடியது கிடையாது. அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்தாலும் இன்றைக்கு வந்து அதுக்கான சரியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான விளக்கம் பாராளுமன்றத்திலையும் கொடுக்கப்படலை. எதிர்வரும் வரும் நாட்களில் அரசாங்கம் இதுக்கான ஒரு தெளிவான பதிலை சொல்லுமா இல்லையான்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதன் மூலமாக என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இப்போ நேர்மையான அதிகாரிகள் யாராவது இருந்து ஒரு ரகசியமான தகவல் கிடைச்சாலும் எனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்ற மாதிரி கண்டம் காணாமல் இருக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது. அரசாங்கம் இதுக்கான ஒரு தெளிவான பதிலை சொல்லுமா இல்லையான்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நாளைக்கு நாங்கள் நம்ம வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.
5: அடுத்ததாக
6: ஒரே ஒரு அரசியல் அமைப்பு திருத்த ஒரு நாட்டின் முழு ஜனநாயக கட்டமைப்பையும் உடைத்து பொருளாதாரத்தையே சுடுகாடாக்க முடியுமா? 2020 அக்டோபர் மாதம் 22 இலங்கை பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் 20வது திருத்தம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அடுத்த 18 நாடு சந்தித்தது வரலாற்றின் மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சி. சுதந்திரத்திற்கு பிறகு இலங்கை சந்தித்த மிகப்பெரிய பேரழிவிற்கு இந்த 20வது திருத்தம் தான் அடித்தளமிட்டதா? அதிகார குவியல் ஆட்சியை எப்படி அழித்தது? விளைவுகளை புரிந்து கொள்ள முதலில் இதன் பின்னணியை பார்க்க வேண்டும். 2015 கொண்டுவரப்பட்ட 19வது அரசியலமைப்பு திருத்தம் ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைத்து சுயாதீன ஆணை குழுக்களையும் பாராளுமன்றத்தையும் பலப்படுத்தியது. ஆனால் மைத்ரி ரணில் ஆட்சியில் ஏற்பட்ட அதிகார மோதல்களும் 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு வெடிப்பும் மக்களிடையே ஒரு எண்ணத்தை விதைத்தன. நாட்டில் முடிவெடுக்க ஒரு பலமான தலைமை இல்லை. மக்களின் இந்த அச்சத்தையும் தேசிய பாதுகாப்பு என்ற முழக்கத்தையும் மூலதனமாக்கி அதிகாரம் கைக்கு வந்தது. 2020 கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் 19வது திருத்தத்தை முற்றாக ஒழித்துவிட்டு நிறைவேற்று அதிகாரத்தை ஒரே நபரிடம் குவிக்க கொண்டு வந்ததுதான் 20வது திருத்தம். 20வது திருத்தம் நாட்டிற்குள் என்ன மாற்றங்களை செய்தது? லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, தேர்தல் ஆணைக்குழு, மனித உரிமைகள் ஆணைக்குழு போன்ற அமைப்புகளுக்கான தலைவர்களை ஜனாதிபதியே நேரடியாக நியமிக்கும் அதிகாரம் வந்தது. உச்ச நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் முழு அதிகாரமும் ஜனாதிபதிக்கே சென்றது. பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2.5 அதை கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டது. வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்களும் பாராளுமன்றத்திற்கு வர வழிவகை செய்யப்பட்டது. இது பசில் ராஜபக்ஷ நிதியமைச்சராக வழிவகுத்து 20வது திருத்தம் சட்டமான பிறகு ஆட்சியில் என்ன நடந்தது? ஆட்சியாளர்களிடம் எழுந்த மிகப்பெரிய சிக்கல் தன்னிச்சையான முடிவுகள். ஒரே இரவில் ரசாயன உர தடை. விவசாய நிபுணர்கள் விஞ்ஞானிகளின் எச்சரிக்கையை மீறி ஒரே நாளில் ரசாயன உரத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. தட்டி கேட்க பாராளுமன்றத்திற்கோ அமைச்சரவைக்கோ அதிகாரம் இல்லை. விளைவு நாட்டின் விவசாய துறை முடங்கியது. அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. 2வது பொருளாதார நிபுணர்களின் பேச்சு புறக்கணிப்பு. சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்லுமாறு பொருளாதார நிபுணர்கள் அலறிய போதும் அதை தன்னிச்சையாக புறக்கணித்தனர். மத்திய வங்கியின் தன்னிச்சையான பண அச்சடிப்பு, வரி குறைப்பு போன்ற தவறான முடிவுகள் நாட்டை அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட நிதி இல்லாத நிலைக்கு தள்ளியது. 2023 நவம்பரில் இலங்கை உச்சநீதிமன்றம் அளித்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பில் கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ உள்ளிட்டோரே நாட்டின் பொருளாதார சரிவுக்கு பொறுப்பு என தீர்ப்பளித்தது. தன்னிச்சையான அதிகாரம் எப்படி ஒரு நாட்டை அழிக்கும் என்பதற்கு இதுவே சான்று. வரலாற்றை திரும்பி பார்த்தால் இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் எப்போதெல்லாம் உச்சமடைந்ததோ அப்போதெல்லாம் நாடு பேரழிவை சந்தித்துள்ளது. 1978 JR ஜெயவர்தன நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை உருவாக்கப்பட்டது. பாராளுமன்றம் பலவீனமடைந்தது. சிறுபான்மையினரின் குரல் நசுக்கப்பட்டது. இன கலவரங்களுக்கு உள்நாட்டு போருக்கும் அதுவே வழிகோலியது. 2010 மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதிக்கான பதவிக்கால கட்டுப்பாட்டை நீக்கி அதிகாரத்தை குவித்தார். ஜனநாயக கட்டமைப்புகள் சீரழிந்தன. வரலாறு மீண்டும் மீண்டும் நமக்கு கற்பித்த பாடம் ஒன்றுதான். அதிகாரம் ஒரு தனி நபரிடம் குவியும் போது சர்வாதிகாரமும் நாட்டின் வீழ்ச்சியும் தவிர்க்க முடியாதாகிறது. 20வது திருத்தம் ஏற்படுத்திய பொருளாதார மற்றும் அரசியல் பேரழிவே 2022 இலங்கை மக்கள் வீதிக்கிறங்கி போராட காரணமானது. இதன் விளைவாகவே 20வது திருத்தம் தூக்கி எறியப்பட்டு மீண்டும் அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் 21வது திருத்தம் கொண்டுவரப்பட்டது. 20வது திருத்தம் இலங்கைக்கு கற்றுக் கொடுத்த பாடம் மிக தெளிவானது. ஒரு நாட்டின் ஜனநாயகம் சுயாதீன நிறுவனங்கள் மற்றும் சட்டத்தின் ஆட்சியின் மீதுதான் இயங்குகிறதே தவிர எந்த ஒரு தனிநபர் அல்லது குடும்பத்தின் கையொங்கும் வல்லமையால் அல்ல.

சரி நேர்களே, இத்துடன் இன்றைய எமது த்ரீ ட்ரிபிள் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய எமது த்ரீ ட்ரிபிள் தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளை தனது சேவையினூடாக ஒளிபரப்பிய உலக தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலிக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி தரப்பில் உதவிய வண்ணை ஊரானுடன் நேர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு வியாழன் மாலை பொழுது உங்களை வான் அலைகளில் சந்திக்கும் வரை நேர்களுக்கு இரவு வந்தனத்தை தெரிவித்துக் கொண்டு என்றும் தமிழீழ தேசிய நினைவுடன் விடைபெறுவது உங்களின் நண்பன் ரமேஷ் பாலகிருஷ்ணன்.